0: ஓ குஜரியா
1: ஓ சவரியாய்
0: ஓ குஜரியாய்
1: ஓ சவரியாய்
2: ரேடியோ ஃபாசர் for all your information, communication and entertainment needs.
3: Radio Fazer.